0: ஹவுடி ஹவுடி ஹவுடி செண்டி ஹவுடி ஹவுடி ஹவுடி
1: ஹவுடி ஹவுடி மக்களோ ஹவுடி ஹவுடி சாலி.
2: அது மருதாவசம்.
1: அது மக்கத அது காகிதாவசது.
2: அது லோக ஹிப்ஹாப் தினே.
1: வாவ்
2: ஓ சாமான்யங்க அது தமாய் லோக்கட்ட நிக்காம் ஹிப்ஹாப் சங்கீத பலபயம் சாகத விதியட்ட லோக்கட்ட பார உனே.

சதகம் சேத சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.